ஐடி மொபைல் ஃபைபர் கேட்ட நம்ம ஃபிட் கரான ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரான கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகான பேக்கேஜ் ரசா எஸ்எல்டி மொபைல் ஃபைபர்.

ராட்டத்த வாக கியன ரேடியோ பிரசங்க வேதிக்காவே ரேடியோ கரணைய லக்காண்டு கீ